கல்மாலா திருக்கில் லாட்டம் வேதோ தீபஸ்துக்கு பாட்டம் ஏதானுக்கு தம்மம் தர்மம் சப்போப் நிச்சோ கர்மம் பவுனானுக்கு நிச்சோ தாவ வின் சத்குரு வாடன பாகடு கப்படு பாவனா சட் துனியா அந்தர் ஜாமனா மதச்சாப்பனா ਆਪੇ ਹੀ ਕੀਤਾ ਪਾਵਣਾ ਕਿਵਣ ਪਾਵਦੀ ਰਾਹ ਪੀੜੇ ਅੱਗੇ ਜਾਉਣਾ ਨਗਾ ਦੁੱਖ ਚੱਲਿਆ ਤਾਂ ਦਿਸੇ ਖੜਾ ਨਿਰਾ